ஆச்சலி புர்த்தன் வால் ஜங்காதை ஐயோல் ஹேன் தொத்துரான் பயர்த்தேசோ தங்கிரசு தொத்தாசன் பிரல்த்லகு வேசோ

வர்ஷோ நேமு நத்தே தர்ஜில்லு ஏலின் ஹூவத்தே வரல் தூஜி வேகதே தாய்வாங் பொல்லுங்கசன் நாஷா சின்வா சன்னிகி தொல்ஜ எருகுல் தூரங்கரது போஜிரத் குரு ஜூகன் குவிஜின் வீது தோஷும் பொருன் தார்த்தன் நாஷா மன்னராது ஹுப்தஜுவேயின் வீது ரோங்வாங் ஹத்து மூச்கின் கொரோதோகார் ஹோன் ரோங் சுனியாங் வார்த்துச்சு தோங்குவது ஒல்ஜாசன் நாஷா சுயிஜிங் உங்கன் நாவாஸ்கின் வீது ரோங்வாங் நத்திகி எம் அருவலன் நாசன் நாதாவாது திமி ஓசுங் வே Wang che lo su he bul gom bak sha do sin or ton do ri che bu tin na li a wi dung den a wa chi ji bi chik shir gin nur tin mi sor ga san na da wa ar bun du ru te thur jil lo wal thin jir gi thu sar la ga ya wal san na da wa cham dun da ni o rin du lu se long te gan wal ja de wal thin jir du ru hur bu Бидэнийги болбол голөгши үгэ юу яашвай хэргэлжэ лунсгэрянг бүтэйли хэрм хийгэдэ харвати хагал таннадаваад юудэнэн түгчэ үнүү дүр толдлэн